யோஜபேத் சததன் சண்டி ஜீவன் முக்த சமானவஹ நீவே பணி சேஸ்துன்னா ஜகஜ்ஜனனி ஸ்மரண மானராது, குருவாக்குனந்து விஸ்வாசம் சடலராது, சமஸ்த சன்மங்கள தாயினி அகுவா ஜகதீஸ்வரனே ஜகதீஸ்வரனி நிரந்தரம் ஜபிச்சு ஆவிட அனுகிரகிஸ்துந்தி அனி ஆசீர்வதிச்சு வெள்ளாடு ஆ பாகவதாக்கிரணி.

சமயம் பிட்டசைத்தன் திருகாடனியா நட்ட நடிகண்டன பொட்ட கூட்டிகை பட்டுதலத்தோ வடிவடிகா ஒரு செருவு கட்டுப்பை நடக்க சாகிச்சாடு துர்காதாஸ்.

स्त्रियः समस्ताश्चतवैव भेदाः ஸ்திரியஹ சமஸ்தாஸ்ச்சதவைவ பேதாஹ அன்ன ஆரிய சங்கரோட சூக்தி.